0: நீங்கள் இங்கே இருங்கோ, நீங்கள் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை, உங்களுக்கும் ஒரு தீமை நடக்காது. Нингал эподу фонингал энрал, тирмбе варувар
1: ела. И вам никто ничего плохого не сделает. Но если вы уйдете, то больше не будет возможности вернуться назад.
2: Bleiben Sie hier. Sie haben niemand etwas getan. Man wird Ihnen auch nichts tun. Aber wenn Sie fortgehen, wird es nicht möglich sein, zurückzukommen.

0: நீங்கள் இங்கே இருங்கோ, நீங்கள் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை, உங்களுக்கும் ஒரு தீமை நடக்காது. Нингал
1: исходу
0: фон нингал эндрал, тилим бе
1: вару варигела. Никому не причинили зла, и вам никто ничего плохого не сделает. Но если вы уйдете, то больше не будет возможности вернуться назад.
2: Bleiben Sie hier. Sie haben niemand etwas getan. Man wird Ihnen auch nichts tun. Aber wenn Sie fortgehen, wird es nicht möglich sein, zurückzukommen.